தாதை தித்தை தகஜனு தித்தை தாதை தித்தை தகஜனு தித்தை தகிட திகிட தித் தைத்தத தைத்தத.